சங்கரே கேட்டா சகரீ சுஷ்டுதிகாய் அச்சம்பவையா ஜுகா சுரூபசியம் பவ அவரட்சாமி ரீதும் கரோ சிபுபார் அசிக் சங்கரோ துஷ்டஜிதே உடுவா துது பாத்தா சகல மலேஷ் கரோ ரண காத்தா அஸ்து இத்தாவி ஷரடி பரே தன்கே துஷ்ட துகிதாவே மரே புருக ஜமனுபாக பரே தேஹாரே தன்கே தும் சங்கட் சவட்டாரே ஜோ கல் குய் கபார்த்தியா ஹே தாக்கே கால் நிகட் நே ரட்சாவே தாய் சப காலா துஷ்ட அரிஷ்டரே தத் காலா கிருபா திருஷ்டம் ஜாஹே நேஹாரஹோ தாக்கே தாப் தனக்கமே ஹரஹோ ரித்த சேத கார்மோ சப ஹோஹி துஷ்ட சா ஷப சகேன கோஹி ஏக பார் ஜுந்தமே சம்பாரா கால் பாஸ்தே தாஹே உபாரா ஜன்னர் நாம் தேஹாரோ காதார் துஷ்ட தோக தேரா கடகேத மே சரம் தேஹாரி ஆபாத்தே லேஹ உபாரி சர்வடாவர் மோஹோ சஹாயி துஷ்ட தோகத்தே லேஹோ பச்சாயி கிருபா கரி ஹம்பர் ஜக மாதா கிரந்த கரா பூர்ண சுபராத்தா கிருபிக் சகல தேகோ ஹர்த்தா துஷ்ட தோகியன் கோ ஷாய கர்த்தா ஸ்ரீய ஸ்துஜா பயே தயாலா பூர்ண கரா கிரந்தத கல்லா மன பாஞ்சத பல பாவே சோஹி தூகநாத சே பியாபத கோய் அடில் சுனே குங்கோ யாஹே சுரசனா பாவை சுனே மூடிச்சத லாயே சத்ர சதுர்த்தா ஆவை தூக தல் பாவனை கிண்ணா தின்னர கேர ஹோஜையா கி ஏக பார் சாவ பை கோ கஹ சாவ பை சம்பத சத்ரா சாச பணிஜ அர்த்த சாஸ்வம் தேன் கஹஜ பாதர சுதி அஷ்டமி ரவாரா தீர் சத்ரவ கிரந்த சுதார ஏத ஸ்ரீ சரித்ரோ பகயானே த்ரயா சரித்ரே மந்திரி பூப சம்பாதே 405 சரித்ர சமாபதம் சாத் சுபம் சாத் அபிஜோ தோரா தா ஜானகர தாஸ் பர கி ஜய கிருபா அபார ஆபாத ராக மோஹே மான் கிரம் பச்சன் விசார் சாபை மேனா கணேஷ பிரதம் மனாஹூ கிஷன பிஷன கபூன தியாஹ கான் சுனே பஹச்சானா தின் சோ லிபலாகி மோரி பகன் சோ மகாகால் ரகவார் ஹமாரோ மஹலோ மே கிங்கர தாரு அப்னா ஜான கரோ ரகவார் பாங்க ஹே கி ராஜ விசார் அப்னா ஜான மஜே பிரதபரிய சோன் சோன் சத்ரு ஹமாரே மரியா